0: பாரி கௌளன நாரி ஆல்யா யமுனி வரி குஷால சோடுன தின ஜலாவர நக்ஷி சாகாகரி வசனி சுட்டலி அலகத படலி ஓல்யா காட்டாவரி ಕತ ಗೋಪಿ ಜಳಾತ ಶಿರಲ ಉಠಲೇ ಕಾಶಿರ ಶಿರಿ
1: ಗೋಪಿ ನಾನ್ಯಾತ್ ಹೋತ್ಯಾ ದಂಗ ತೋಜ್ ಆಲ ಸಕಾಸೆ ರಂಗ ಗೋಳಾ ಕರುಣ ವಸ್ತ್ರ ಸಾರಿ